அன்பார்ந்த ஒட்டோகோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் இன்று எனக்கு பிடித்த ஒரு இடத்தை பற்றி தான் நான் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னுடைய அனுபவங்கள், நான் பார்த்தது இதை பற்றி தான். த ஜாய் ஆஃப் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, கல்கட்டா. அந்த கல்கட்டாவை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த கடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷனுக்கு பிறகு நான் வந்து நிறைய ரிசல்ட்ஸில் வந்து கல்கத்தாவோட அரசியல், அந்த மக்களுடைய ஒரு பார்வை, இதை பற்றியெல்லாம் யோசித்தேன். ஏ பியூட்டிஃபுல் சிட்டி, நம்ம வந்து பொதுவாக வந்து கல்கத்தாவை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கு நகரம் அப்படிலாம் வெளியிலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் வந்து ரொம்ப அப்படியே அந்த அனுபவிக்கணும், அனுபவித்து அதை பற்றி அதை மனசுக்குள்ளே உள்ளே வாங்குகிற ஒரு நகரம்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள், பாட்டு, டான்ஸு, ஹார்ட்டு, பக்தி, மல்டிப்புள், அதாவது சொல்லுவாங்களே மல்டி கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு நகரம் அது. இசையாக, கவிதையாக, சினிமாவாக, நீங்கள் எதை வேணால் எடுங்க, மனுஷாலுடைய ஒரு ஒரு வெல்கமிங் சிட்டி. அப்புறம் பொருட்கள்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், விலைவாசிகள் கட்டுக்குள்ள நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ நான் 2 மாதம் இருந்திருக்கேன். அதனால் இன்றைக்கி கல்கத்தாவை பற்றி, ஓ கல்கத்தா அப்படின்ற ஒரு சாங்கோட எனக்கு பிடிச்ச ஸ்ரேயா கோஷலோட கேட்போம்.

2012 டிசம்பரில் ஒரு நாள் எங்கள் வீட்டிலேருந்து நீ நான் கல்கத்தாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், நேராக இங்கே வந்துரு டோர்லேண்ட் மியூசிக் கான்ஃபரன்ஸ்க்கு அப்படின்னு. இந்த டோர்லேண்ட் மியூசிக் கான்ஃபரன்ஸுங்கிறது கல்கத்தாவோட இசை விழான்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இது ஒரு ஆல் நைட் கான்சர்ட். உலகத்துலேருந்து நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க. சங்கீதம் பற்றி டான்ஸ் இப்போ சொல்லவே முடியாது அவ்வளவும். அந்த ஆடிட்டோரியம் சொல்லுவாங்க ஜாம் பேக்டுன்னுவாங்கல்ல, அது என்ன ஒரு 2000 இந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு இது இருக்கும். ஆனால் ஜனங்கள் வந்து வெளியிலே இருந்தும் இப்போல்லாம் வந்து பெரிய பெரிய டிவி வச்சும் அந்த நிகழ்ச்சிகளை வெளியே அவங்க இது பண்ணுறாங்க. இது இருக்கிறது வந்து சவுத் கல்கட்டாவில் நஸ்ருல் மஞ்சான்ற இடத்துல. பொதுவாகவே இந்த கல்கத்தா மக்கள் எப்படின்னா ரொம்ப கலாரசனை, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பாரம்பரியங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இலக்கிய படைப்புகள் ரொம்ப ஆர்வம். இதில் முக்கியமாக சொல்லணும் ஃபைன் ஆர்ட்ஸ். இங்கே பாருங்கள் கல்கத்தா ஃபைன் ஆர்ட்ஸ், ஏஷியன் இது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இருக்கிற பெரிய லைப்ரரி எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்கும். இன்றைக்கி நம்முடைய நாட்டுக்கு ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா நம்மளுடைய தேசிய கீதம் கூட சொல்லலாம் இல்லையா. நம்ம சொல்லுமே ஜனகணமன நம்ம பாடுறோம் இல்லையா, அந்த தேசிய கீதத்தை எழுதினவரே வந்து ஒரு பெங்காலி கவிஞர், ஓவியர், நோபல் பரிசு இதெல்லாம். வந்தே பாரத் வந்தே மாதரம் பாடினவரும் ஒரு கல்கத்தா வாசி தான். ஆனால் அதை பற்றி ஒரு எபிசோட் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இந்த வந்தே மாதரம் இந்த ஜனகணமன இந்த தேசிய கீதம் மட்டும் ரெண்டு நாட்டில் பாடினாங்கன்றது ஒரே கவிஞர் தான். இந்த ரவீந்திரர் இவர் தான் ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்கேன் இல்லையா. இவருடைய சாத்தியநிக்கேதன் ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய கலைகளில் ஊக்குவிக்கிறது தான். இவருடைய ரவீந்திர சங்கீத் அப்படிங்கிறது பெரிய ஒரு எல்பி ரெக்கார்டாக பெரிய இடங்களில் பிரபலம் ஊர் நிறைய உலகம் முழுக்க. இந்த ரவீந்திர சங்கீத் அப்படிங்கிறது எப்படின்னா எல்லா மக்கள் எல்லா இசை மக்களும் இதை பாடியிருக்காங்க. முக்கியமாக இந்த மியூசிக்கில் தான் டிப்பிக்கலி ஷோகாஸ் ஆஃப் வோக்கல், சிதார், சரோத், வயலின் இருக்கிற எல்லா மியூசிக்கும் ஹார்மோனி எல்லாத்தையும் கொண்டது தான். ஒரு சினிமா பாட்டுன்னு இத்தனை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கும். கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய ஒரு ஆல்பத்துலேருந்து இந்த பாட்டை கேட்கலாம். இது ஒரு ரவீந்திர சங்கீத். இது எனக்கு பிடித்த இன்னொரு எனக்கு எங்கள் குடும்ப நண்பர்ங்கிற இன்னொரு கிருஷ்ணமூர்த்தி இருக்கார், அவரை பற்றி பின்னாடி பேசுவேன். இப்போது இந்த இதை கவிதா கிருஷ்ணமூர்த்தியோட இந்த சாங்கை கேட்கலாம்.

கல்கத்தா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ வந்து என்னென்னா இந்தியாவோட கேபிட்டல் சிட்டி. அதனால தான் அந்த ஊரில் வந்து இன்றைக்கி கூட அந்த ஆங்கிலேய கலாச்சாரம் இருக்கும். கல்வியாகட்டும், நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க, அது நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதே போல் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இன்றைக்கி நிறைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா கல்கத்தா பீப்புள் ரொம்ப நல்லா எல்லா விதத்துலையுமே அலசுவாங்க. அவங்கக்கிட்ட பேசலாம், நீ என்ன வேணால் பேசலாம், ரம்மி விளையாடுவாங்க சாயந்தரம் பண்ண, அவங்களுடைய மகிழ்ச்சி குடும்பத்துலேயும் இருக்கும். கலாச்சாரம்னா அவங்களுடைய பண்பாடு, இந்த பூஜையாகட்டும், காத்திர எழுந்துக்கச்சு அவங்க வீட்டில் வந்து அந்த சங்கு ஊதி அந்த நாளை தொடங்குறதாகட்டும், அந்த சாயந்தரம் 6 மணியானால் அந்த சங்கு ஊதி ஒரு இதில் வீட்டுக்கெல்லாம் தூப தீபம் போட்டு, அதெல்லாம் வந்து அவங்களுடைய பெங்கால் கல்ச்சருங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே டிஃப்ரெண்ட்டு இல்லை, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரசனை உள்ளதா, மதிப்பு முக்கியதா அப்படின்னு கூட சொல்லலாம். ரவீந்திரநாத் தாகூருக்கு அடுத்து சினிமாவை பற்றி சொல்லலாம். இன்றைக்கி உலக அளவில் ஒரு இந்திய சினிமா கொண்டு போய் சேர்த்ததில் சத்யஜித் ரேயோடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி. தாகூருடைய அந்த ஒரு நாவல்லேருந்து உருவான சாருலதா,

அதே போல் பெண் சுதந்திரம், பெண்களோட பொருளாதாரம், இதை பற்றிலாம் பேசுகிற ஒரு மகாநகர் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாயக்கன்னு ஒன்று, அது வந்து ஒரு நட்சத்திரம் நிஜமுகம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் கூட இன்றைக்கி கூட நம்மளுடைய மனசனுடைய ஆழமான அந்த சொல்லுவாங்கள சைக்காலஜிக்கல் அதை பற்றின இதெல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த உலகத்தினுடைய இதுகளுக்கு அறிமுகப்படுத்தியிருந்த இவர் தான். அவருடைய ஒரு சினிமா ஒன்று வந்தது பத்தேர் பாஞ்சல், இன்றைக்கி கூட அதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய அந்த திரைப்பட விழாவில் சிறந்த டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விருது கிடைச்சிது. இன்னைக்கு இந்தியன் சினிமாவில் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்களே ஜாம்பவான் பெரியார் அப்படின்னு சொன்னால் இவர் தான் சொல்ல முடியும். இவர் ஒரு டைரக்டர் மட்டுமே இல்லை, ஓவியர், இசையமைப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர் அப்படின்ற மாதிரி ஒரு சகல கலாவல்லவன்னு சொல்லலாம். உலக அரங்கில் இன்னைக்கு ஆஸ்கார் விருது அப்படிங்கிறதுக்கு அதில் வந்த முதல் மனுஷன், அதுக்கு கிடைச்ச முதல் விருது பெற்ற இவர் வந்து இவர் தான். அதை தவிர இந்தியாவுடைய பத்மபூஷன், பத்ம விபூஷன் அதெல்லாமே கிடைச்சிருக்கு. அவருடைய இந்த பர்த்டே கூட இந்த மே மாதத்தில் தான். அதுக்கப்புறமா அந்த சினிமாவில் வந்து நல்ல பாடல்கள் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா குல்சார். குல்சார் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டாக்க அப்படின்னு தெரியும், இவர் மிகச்சிறந்த கவிதைகள் எழுதினவர், உருதுல எழுதுவார், நம்ம ஒரு கண்ணதாசன் மாதிரி தமிழில் மட்டும் இல்லை நிறைய எழுது. இவரை பற்றி ஒரு மாதிரி கரெக்டாக சொல்லணும் எல்லாருக்கும் தெரியும்னா, ஸ்லம்லாக் மில்லியன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதில் ஜெய்ஹோன் ஒரு பாட்டு ஒரு மிளையாரமாக இருந்தது, அந்த பாட்டு இவர் எழுதினது தான், அதுக்கு விருதும் கிடச்சிது. இவருடைய பேர் வந்து சம்பூரன் சிங் கால்ரா, ஆனால் இவருடைய அந்த பெண் நேம் இருக்குல்ல அதுதான் குல்சார். இது வந்து பஞ்சாபியில். இவர் தன்னுடைய தாய்மொழி தவறவும் நிறைய மொழிகள் எழுதியிருக்காரு. இவருக்கு சாகித்ய அகாடமி இதெல்லாம் கூட கிடச்சிருக்கு. 2010 கிராமி அவார்டு அப்படின்லாம். இவர் இந்த திரைப்பாடல்கள் தவிர நிறைய படங்களுக்கு திரைக்கதை வசனகர்த்தாவும் இருந்திருக்கார். நிறைய அந்த சொல்லுவாங்கள டெலிசீரியல் அதெல்லாம் கூட எழுதியிருக்கார். இவர் ஒரு ஆந்தின் ஒரு படத்தினுடைய இது, அதை பற்றி ஒரு மேகசின் எழுதியிருக்காங்க, குல்சார்ஸ் ஆந்தி இஸ் நாட் ஜஸ்ட் தட் ஃபிலிம் ஆன் இந்திரா காந்தி. சஞ்சய் குமார் அண்ட் சுசித்ரா சார் எக்ஸ்ப்ளோர் ஹவு லேக் ஆஃப் அம்பிஷன் கேன் டூ இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு ஒரு எழுதியிருக்காங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது, இது ஒரு மேகசீனில் தான் வந்தது. அது 1975 வந்த படம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்திரா காந்தியோட பர்சனல் லைஃப்பை பேஸ் பண்ணி எடுத்த படம்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் வேறு யாரும் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் காலத்தில் இந்த படத்தை பேன் பண்ணதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, அப்போ தான் இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண டைம் அது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அந்த எலெக்ஷனை வந்து அது பாதிக்குன்னு அந்த படத்தை பேன் பண்ணாங்க. மறுபடியும் ரீரிலீஸ் ஆனது பின்னாடின்னு தான் நினைக்கிறேன். அதில் ஒரு பாட்டு ஒரு எல்லா பாட்டுகளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பர்டிகுலர் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதில் நடித்த சுசித்ரா சார் வந்து இவங்களுக்கு வந்து இந்தியன் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டெல்லாம் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டு கிடச்சிது, ஹையஸ்ட் சினிமாட்டிக் அவார்டு 2005 கிடச்சிது. ஆனால் ஷி ரெஃப்யூஸ்ட். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து பப்ளிக்கில் வந்து அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப அழகான ஒரு நடிகை. இவங்களுடைய கிராண்ட் டாட்டர்ஸும் டாட்டர்ஸ் எல்லாம் கூட சினிமாவில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பாட்டு வந்து நம்ம இருக்கும் கொஞ்சம் பிடிக்கும். இந்த பாட்டு

நான் கல்கட்டா போனேன்னு சொல்லி இல்லையா, நாங்கள் இருந்த வீட்டுக்கு கிட்டக்கத்தான் ஒரு லேக் இருக்குது. நாங்கள் இருந்து லேக் வியூ அவென்யூ, ஒரு 2-பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் அது. அந்த ஒரு சைடு விண்டோவை திறந்த அழகான வாட்டர் பாடி, அழகான கார்டன், அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி கார்டன் அப்படின்னு இருக்கும். அந்த பெட்ரூம்லேருந்து ஒரு விண்டோவை திறந்தாக்க அந்த அந்த லேக் தெரியும், டக்கெல்லாம் பறக்கும். ஏறத்தாழ ரொம்ப அழகான க்ரீனரி. அங்கே ஒரு காலேஜ் ஒன்று இருக்கும். இந்த பசங்கள்லாம் வந்து சாயந்தரமானால் இல்லை, கிளாஸ் நடுவில் வந்து அங்கெல்லாம் கூட இப்படி நம்ம ஊர் மாதிரி தான் கிளாஸ்க்கு நடுவில் ஒரு பிரேக் கொடுப்பாங்க. அப்போது இவங்க வந்து கம்ப்யூட்டர் சங்கீதமாக தூக்கின்னு வந்துட்டு லேப்டாப் வச்சுட்டு இவங்கெல்லாம் அந்த லேக் ஏரியாவில் பெஞ்சிலெல்லாம் பார்க்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க. நிஜமாக கல்கட்டாவில் அப்போவே நல்ல ஹைஸ்பீட் நெட்வொர்க் இருந்தது. ஒரு சின்ன அந்த டோங்கல் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா போகும், நல்ல ஸ்பீடு இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் சுற்றாது, அது மாதிரி நல்ல நெட்வொர்க் இருந்த பீரியட் அது. அதே போல் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்றது ரொம்ப பிரசித்தம் கல்கத்தாவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எந்த திருப்ப

பக்கம் போனாலும் அது லேக் மார்க்கெட் போனாலும் சரி எல்லாம் கிடைக்கும். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்டு நல்ல காஃபி அப்படின்னாலும். நாங்கள் இந்த ஏரியாவில் தான் ஒரு மேனகா தியேட்டர்னு ஒன்று இருந்தது. அந்த தியேட்டரில் ஒரு